0: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
1: ரேடியோ மொரிஷஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சப்கீ கா.
2: श्रावण मास के संदर्भ में आइए सुनिए ये विशेष कार्यक्रम।

0: 819 kHz ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி

மேயன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை பக்தியுடன் மத்திய வணக்கம். 810 கிலோஹெர்ட்ஸ் மத்தியர்களில் மொரிஷியஸ் வானொலியில் மத்திய நேரத்தில் நாடோறும் பிற்பகல் 1 மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரை ஒளிபரப்பாகும் உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சி கேட்பீர்கள். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு 4ஆம் தேதி நம் மாதத்தில் ஆடி மாதத்தின் 19ஆம் நாள் 3:30 நேரத்தில் பக்தி நிகழ்ச்சி, பக்தி சுவை மிகுந்த பாடல்களே இடம்பெறும். முத பாகத்தில் வருவன சக்தியை போற்றும் பக்தி மிகும் சில பாடல்கள். வாழ்வதற்கு ஒரு புதிய அழகான ஞானங்கள் கொடுத்த இறைவனுக்கு நாம் அனைவரும் நன்றி கூறுவோம்.

காலச்சென்ற டி எம் சுந்தரராசன் அவர்கள் பழம் பெறும் பாடகர் டி எம் சுந்தரராசன் குரலில் வந்து வரும் பழமை வாய்ந்த அம்மனை

ஆடி மாதத்தின் மூன்றாவது செவ்வாய்க்கிழமையில் சக்தி வடிவமான அந்த மாரியம்மனின் உங்கள் இல்லங்களில் என்னாலும் மகிழ்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நிம்மதியும் தந்தருள் வேண்டுகின்றேன்.

சிறப்பான மூன்றாவது செவ்வாய்க்கிழமை மங்களகரமான இந்த நன்னாளில் தீபமேற்றி அன்னை துர்கையும் மாரியம்மனையும் வழிபட்டு

தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். உள்நாட்டு கலைஞர்கள் வழங்கும் பாடல் வக்வா கலைமகள் பஜனை கூட்டத்தார்கள்.

பஜனை கலைமகள் கூட்டத்தார்கள் மற்றும் தலைமை குரலில் பாடியது திருவாட்டி சத்யவாணி

உங்கள் பக்தி நிகழ்ச்சியை தொடர்கிறது. சரியாக பிற்பகல் 1:30 வரை. நம் ஆடி மாதத்தின் திருவிழா ஆடி கிருத்திகை வரும் வெள்ளிக்கிழமை August 7 ஆடி கார்த்திகை திருநாள். மிகவும் இந்த மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை திருநாள். ஆடி கார்த்திகை காவடி விரதத்தையொட்டி எமது வானொலியில் நாம் வழங்கி வரும் எமது சிறப்பு நிகழ்ச்சி திருமுருகன் தேனிசை பாடல்களின் நிகழ்ச்சி வரிசையில் இதோ விநாயகர் துதி.

ஆமாம், மெய்யன்பர்களே, வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று நமது நாட்டில் உள்ள சில திருக்கோள்களில் ஆடிக்காட்டிகை காவடி திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. 10 நாட்கள் பக்தி சிரத்தையுடன் விரதம் இருக்கும் நமது முருக பக்தர்கள் அனைவரும் காவடி சுமந்து தாங்கள் நீட்டி கடனை செலுத்தி உள்ளனர். முருக பெருமானினருள் நம் நெருக்கம் கிடைக்கட்டும். பழம்பெரும் பாடகர் தியம் சந்திரராசன் குரலில் வரும் பழமை வாய்ந்த இந்த பாடல் உள்ளம் முருகுதையா முருகா.

இன்று ஆடி செவ்வாய் மூன்றாவது ஆடி செவ்வாய் அன்னி பராசக்தியின் வழிபாடும் வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 7 அன்று முருகப்பெருமானின் ஆதி கார்த்திகை காவடி திருராமும் இணைந்து இந்த உன்னதமான வாரத்தில் நம் பக்தி உருகி அவர் தம் பாதம் சேர்

பாடல்கள் நம் உள்நாட்டு கலைஞர்கள் வழங்கும் பாடல்கள். திருமதி வாணி வனிதா டோப்லா அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் பக்தி மிகவும் இந்த பாடல் சிறப்பாக. இந்த பாடலை ஜோப்பாவிலிருந்து அம்மா மனோன் பெருமாள் பேரன் சோமசேகரன் சோழன் பேட்டி செந்தாமரை சஞ்சீவன் ஜெசன் மருமகள் செந்தி கிசிலா வசந்தா ரூபி மற்றும் தமிழ் அவையா சங்கத்தினர் உறுப்பினர்கள் சார்பிலும் நாம் வழங்கும் பக்தி மிகவும் இந்த

வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் இந்த புனித நாளில் கண்டவேளை வணங்கி அவனது பேரருளை பெறுவோமாக. தீராத கடங்களும் கஷ்டங்களும் நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகட்டும். வேல் வேல் வேலாயுதா குமாரா, இரு சகோதரிகள் அதாவது திருமதி கிருஷ்ணாவேணி நாகன் மற்றும் சகோதரி செல்வி கலைவாணி நாகன் ஆகிய இருவரும் இணைந்து பாடும்.

காலை சென்ற ஓடுவர் ரிஷிமணி ஓடுவர் அரங்கனாகி நாயுடு அம்மையார் அவர்களும் தம் குழுவினரும் சேர்ந்து பாடும் பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டு

பக்தி மிகும் பாட்டுக்கு விடுஷி அனுஷ்கா அப்பசாமி திரு சாமிநாதன் முத்துசாமி ஆகியோரும் இணைந்து பாடும் பக்தி மிகும் பாடல் பழனி சாமியே பழனி சாமியே. நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருமுருகன் தேனிசை பாடல்களின் நிகழ்ச்சி. இப்பாடலுடன் பக்தி மிகும் பாடலுடன் நிறைவு பெறும். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு சரியாக மாலையில் இதே வானொலியில் இதே அலைவரிசையில் மாலையில் 4 மணிக்கு ஒளிபரப்பாகும் உங்கள் அடுத்த சிறப்பு நிகழ்ச்சி கேட்க மறவாதீர்கள். நம் வாழ்வில் உள்ள எதிர்ப்புகள் கடன் தொல்லைகள் கன்றிஷ்டி மற்றும் தீவினைகள் யாவும் முருக பெருமானின் வழிபட அடியோடு நீங்கும். உங்கள் அனைவருக்கும் என்னுளம் நிறைந்த வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, இன்பம் சூழ்க நல்லோர்கள்.

0: காகம்
1: அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 4 மணி ஆகிறது. இது மொரீசியசு வானொலி 2. இன்று செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 4வது தேதி. உங்களுக்காக ஆடி கார்த்திகை காவடி திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்காக இதோ அம்மனை போற்றும் பக்தி பாடல்கள் மற்றும் முருகனை போற்றும் பக்தி பாடல்களை அன்புடன் தருகின்றோம். முதலில் ஆடி கார்த்திகை காவடி திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்காக திருப்புகழ் பாடல் வரிசையில் முதலில் நம்முடைய உள்ளூர் கலைஞர் செல்வினா ரங்கசாமி குரலில் கைத்தள நிறைக்கணி என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய தெய்வ ராகவென்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று நாங்கள் ஆடி கீர்த்திகை காவடியை பற்றி பேசப்போவோம். தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் முருகப்பெருமானுக்கு மிக உயர்ந்த இடம் உண்டு. முருகப்பெருமானுக்காக ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் முக்கியமான திருவிழாக்களுள் ஆடி கீர்த்திகை மிகவும் சிறப்பு மிக்கதாகும். ஆடி மாதத்தில் வரும் கீர்த்திகை நட்சத்திர நாளில் பக்தர்கள் முருகனுக்கு காவடி எடுத்து சென்று தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றுகின்றனர். இந்த விழா பக்தி, ஒற்றுமை, தியாகம் மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குகிறது. அடுத்த பாடல் ஒரு சுவாமிமலை திருப்புகழ், சிகமாயை என்னும் சுவாமிமலை திருப்புகழை நீங்கள் கேட்கலாம்.

தமிழ் மாதமான ஆடி அதாவது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் இந்த மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திர நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. முருகன் ஆறு கிருத்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கிருத்திகை நட்சத்திரம் அவருக்கு மிகவும் புனிதமானதாகும். இந்நாளில் முருகன் திருக்கோவில்களில் சிறப்பு அபிடேகம், அலங்காரம், பேரொளி வழிபாடு மற்றும் அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. காவடி எடுக்கும் மரபு இடும்பன் என்ற பக்தரின் வரலாற்றுடன் தொடர்புடையது. அகத்திய முனிவரின் கட்டளையின்படி இடும்பன் இரண்டு மலைகளை ஒரு தண்டில் சுமந்து சென்றான். பின்னர் அந்த மலைகள் பழனி மலையாக அமைந்தன. முருகப்பெருமான் இடும்பனின் பக்தியை பாராட்டி தன்னை வழிபடும் பக்தர்கள் காவடி எடுத்தால் அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக அருள் புரிந்தார். இதுவே காவடி வழிபாட்டின் தொடக்கமாக கருதப்படுகிறது. அடுத்த திருப்புகழ் பாடலுக்கு குரல் தருபவர் நம்முடைய உள்ளூர் கலைஞர் அம்மா அஜிதா மருதை அவர்கள்.

திருத்தன வினோத பெருமாளே என்னும் கதிர்காமம் திருப்புகழை நீங்கள் கேட்டீர்கள். இனி இடம்பெறுவது உங்களுக்காக முருகப்பெருமானை போற்றும் பக்தி பாடல்கள். ஆடி கீர்த்திகைக்கு முன்பாக பக்தர்கள் விரதம் இருந்து உடல் மற்றும் மன தூய்மையை பேணுகின்றனர். அவர்கள் சைவ உணவு மட்டுமே உண்டு தினமும் முருகனை வழிபட்டு ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்கின்றனர். விழா நாளன்று காவடியை மலர்கள், மயில் இறகுகள், வண்ண துணிகள் போன்றவற்றால் அலங்கரிக்கின்றனர். பின்னர் வேல்வேல் முருகன் அரோ

முருகேஸ்வரா என்ற பக்தி முழங்கங்களுடன் முருக திருக்கோவிலுக்கு செல்வார்கள். அடுத்த பாடல் நம்முடைய மகேந்திரன் பாலகிருஷ்ணன் அருணகிரி செல்வார். மகேந்திரன் பாலகிருஷ்ணன் குரலில் முத்தமிழ் அகத்தின் மேவு என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

அன்பு மக்களே, இன்று ஆடி காவடி திருவிழாவின் ஏழாவது விரத நாள். மேலும் இந்த வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அன்றைக்கு நம்முடைய நாட்டில் சில முருகன் திருக்கோவில்களில் ஆடி காவடி திருவிழா சேரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு தேகோஷிலிருந்து தேவசேனா வீரசாமி தமது பிறந்த நாளை முன்னிட்டு கார்த்திகேயன், வெழன், அம்மா தேவி, அத்தே தயம், அமை கிருஷ்ணா, அழகன், சச்சுதா, நிதிஷா, வானன், சரோபினி, சாம்பனி, லோஷனம், அனைத்து தன்றையன், வீரசாமி, ராமசாமி, ராசன், கப்பன், யவு குடும்பத்தார்கள் சார்பிலும், பெரியம்மா வினுதா சார்பிலும், மேலும் இதே பாடலை நாங்கள் சிறப்பாக பன்னாரி ஹொன்யோ வக்வா பன்னாரி மாரியம்மன் திரு கோவிலுக்கு நாங்கள் அளித்து இருக்கின்றோம். மமே ருபன் ராமசுவாமி மற்றும் உறுப்பினர்கள் பக்தர்களுக்கு இது இந்த பாடல் அள்ளி கொடுப்பதில் என்னும் பாடலை அன்புடன் தருகின்றோம்.

நீங்கள் அப்பன் பழனியப்பன் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். மணி சரியாக 4:31 இது மொரிஸ் வானொலி. நம்முடைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்காக இதோ அடுத்த பாடல், ஒரு பழமையான பாடல். டிஎம் சுந்தராசன் இசையமைத்த இந்த பாடலுக்கு குரல் தருபவர் மது ஐயர் அவர்கள்.

கற்பனை என்றாலும் டி எம் சௌந்தரராசன் இசையமைத்த இந்த பாடலுக்கு நீங்கள் மது ஐயர் குரலில் நீங்கள் கேட்டீர்கள். அடுத்த பாடல் நம்முடைய காவடி திருவிழாவின் போது ஒரு புகழ்பெற்ற பாடல் பாடல் கந்தா முருகா வருவாயே. இந்த அழகான இந்த அற்புதமான பாடலுக்கு குரல் தருபவர் நம்முடைய அருணகிரி செல்வர் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் குரலில் நீங்கள் கேட்கலாம். மற்றும் பக்தி பரவசத்தில் நீங்கள் இந்த பாடலை கேட்டு கேட்டு ரசிக்கலாம்.

அன்பு மக்களே, உங்களுக்காக இதோ சில அறிவிப்புகள். வரும் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி அன்றைக்கு சன் ஜூலியன் துத்மா அருள்மிகு ஆதி பராசக்தி திருக்கோவிலில் காவடி மற்றும் தீமிதி திருவிழா இடம்பெற உள்ளது. மேலும் வேறு வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய நாட்டில் சில முருகன் திருக்கோவில்களில் ஆடி கார்த்திகை காவடி திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. காபே அருள்மிகு வடபழனி திருக்கோவில், வக்வாகுயோ பன்னாரி மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் பெலேதா அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி கார்த்திகை காவடி திருவிழா இடம்பெற உள்ளது.

வானொலி பெரு ரசிகர்களே, நம்முடைய இன்றைய தெய்வராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே அலைவரிசையில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் இரவு இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: से स्वागत है आप सभी का।
1: இனிய இரவு வணக்கம் அன்பு நேயர்களே, இறை இசையின் இனிமையோடு உங்கள் இல்லங்களை வந்தடைகிறது இசையருவி. ஆடி மாதத்தின் ஆன்மீக ஒளியில் முருகப்பெருமானின் புகழை போற்றும் பக்தி பாடல்களுடன் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அருள்வரா.

ஆடி மாதம் ஆன்மீக பயணத்திற்கு மிகவும் உகந்த காலமாக கருதப்படுகிறது. விரதம், வழிபாடு, நல்ல எண்ணங்கள் இம்மாதத்தின் சிறப்பை மேலும் உயர்த்துகின்றன.

முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் பக்தியின் சின்னங்களாக விளங்குகின்றன. அவரது அருளை நாடி உலகம் முழுவதும் பக்தர்கள் பயணம் மேற்கொள்கின்றனர்.

வேல் என்பது வெற்றியின் அடையாளம். முருகப்பெருமானின் வேல் நம் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களையும் தடைகளையும் அகற்றக்கூடும். பக்தியுடன் பாடப்படும் ஒவ்வொரு முருகன் பாடல் மனதிற்கு புத்துணர்ச்சியை அளிக்கிறது. இறை இசை மனதை அமைதிப்படுத்தும் சிறந்த மருந்தாகும். அடுத்த முருகப் பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, இசை அறுவேனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.